செமக்கு செமக்கு செமிட்டம் ரூபாஜே செமக்கு செமக்கு செமக்கு ஊரீனாச்சே செமக்கு செமக்கு செமிட்டம் ரூபாஜே செமக்கு செமக்கு செமக்கு ஊரீனாச்சே ததசை ததசை ததசை தை தை தை ததசை ததசை ததசை தை தை தை தா